0: இன்னைக்கு நீ அலடிங்கிட்டி.
1: சரி சரி நான் போயிட்டேன்.
0: ஓகே ஓட்டி இருக்கியம்மா
2: இருக்கும்.
0: Hello? Hello?
2: Hello?
0: Yes.
1: I'm going to go to the hospital.
0: Mani chal ko be no goy ko ba ko ba ken gonya ko
2: yini winyo ko pa nga
0: ko pa di
1: a winyo ko pa di to pa na no ko me atenia
2: yini ko ni do chon do an ko ruk chal ko pe ar do en pu de wur ni ba
0: chal ko
2: yi go tu du chal ko pe be ni do cho chon
0: chal ko pa ko ni tu cho ko yo da yura peda mir ta mata peda gwen wi
2: Tema. Eto yo winyo koko ni ko chotie ko ki dona lo maraj ko ki dona lo
0: apo
2: eto tala te dero wi radio ba winyo ro dona
0: yela petia wi radio man do wori ni wode eno kena gere do man do ni china air time doktie
2: air time tie
0: me alawa
2: tigidu e chega mit
3: airtime tipiri
2: eh yini mi waka nyike na machimi apira te wan mitu ko na machimi eto nyike na machimi pira te aire cheke china mit
3: wanu te yero ko
2: wan jo ja yero wan wanu chelo ka banjala
3: wanu chela banjala jo yo te yero ko
2: jo yo te yero mena me mio gubero nyera nyera kunu ena mo mio gubero nyera nyera kunu ena gina yero
3: so, wanu kunyu me chela banjala
2: wanu chelo ka banjala ken yes so ayera petia wind radio not dekabo ngwena rio abora ngwen not aboro ngwena ngwen uro koi ya china wind radio poeni mano airtime tie maloa courtesy of Mr. Pilfred notie kan mio airtime mea word board jo ama cheki we china amit tuala wind radio kai guwaka china amit yincha wanido ene